பகடி சரிகராம் புதபாச பூஜாபூரம். கரி பகனி பசனி கரி சனி பகரி சகராம் புதபாச பூஜாபூரம். கரி சனி ரிசனி பசனி பத கரி